சார்ஜ் பிரசாத் பிரதாப் அறிவிமாரம் கூட தூதாக்கஜாஜ பிரசாத் ரிகார்ஜ் புரித சகஜ அனுமான் சதாக ஜுரஜ பிரசாத் பாவசாத் அறிவிமான வீர தூதாசுராஜ் ஜெய பிரசாத் சப்கா தூய் நானக் ஜா புக ஜப ஜப சுயாப் ஜபாய் ஜப சோனா வாப் கா வாயு சுவர் குண கா பிரபு கிருபதி புய பரகாசு பிரபு தயாதி குணபிகாஸ் பிரபு சுப்பிரசான பச மனசு பிரபு தயாதி மா தூத மூய் சர்வநதான பிரபதி மய ஆயா பகு கசுன கினு லயா ஜேத் ஜேத் லாப தத் லக ஹரநாத் நானக் கின க கசுன ஹாத் ஸ்லோக அகம அகாதார பிரம்சூய ஜோஜோ கங்கதாயுமீதா நானக் வினவந்தா சாத் ஜனகரஜ கதாஷ்டபதி சாத் சாங்க முகுஜலூவத சாசங்கமல் சகலி ஹூவத சாத் கங்கமிட்டயாபிமான சாத் கங் பிரகட சுகியம் சாத் கங் புஜ பிரமீரா சாசங்க சகோதன வீரா சாத் கங் பாய் நாம் ரத்ன சாத் சங்கீக பிரஜன் சாத் கி மஹமா வர்ண கண பிராணி நானக் சாத் சுபா பிரம்மஸ்மான சாத் சங்க கோச்சர மேல சாதக சங்க சத பரபுல சாதக சங்காவஹ பஞ்சா சாசங்க மிரத்ர பஞ்சா சாசங்க சப்கிரிய சாதக சங்க மனோகர பயன் சாதக சங்க நகதும் தாவ சாசங்க ஸ்தத்மன பாவ சாதக சங்க மயது பின சாசங்க நான பிரவ சுபரசன் சாசங்க துஸ்மன சாமி சாதக சங்க மகபனியத சாத சங்க கேச சிவ நஹி பயரு சாதக சங்க நபிகா பயரு சாதக சங்க நாஹி குமந்த சாசங்க ஜன பரமானந்த சாதக சங்க நாஹி ஹதாவ சாதக சங்க தஜா சபாப் ஆபிய ஜன சாத் பட்டாய் நான் சாத் பிரபு பனாயி சாதுக சாங்க ந கபு தவ சாது சதா சுகா சாசங்க பஸ்தா கோச்சர் லஹ சாதுக சங்க ஆஜாரு சஹ சாது பச தானுச்ச சாது க சங்க மஹல பாஹுச்ச சாதுக சங்க திரடா சவதனம் சாது கியூர் பார்வனம் சாது பய நாம் நதானு சாது க குருபங் சாதுக சங்க சகுலே வதார சாசங்க சாஜன் வீத் புட்டாம் நதார சாது கசங்க சுவதானு பாவ ஜகதாந்தி சாவு கௌர சவ சாசங்க தரம் ராய் கரி சிவா சாது கசங்க சுவா சுரதிவா சாது கசங்க பாவ புலாயன் சாது சங்க அமிரது குண காயன் சாது கசங்க சரவதானு காமனானு சாது கசங்க சவல ஜனாம சாது கசங்க நகி காஷ் கால சாது கசங்க நகி காஷ் கால தரசன் பீடது நிஹாலு சாது கசங்க குரு கதர சாது கசங்க நர்க பரஹர சாது கசங்க ஈஹவு சுஹிர சாசங்க பிஷ்ர தர்மிலா ஜோஷாய சுவிபல பாவ சாதுக சங்க மிரதா பார் பிரம் சாது ருத்வச நானுகுதிர சாது சுனரச சாது சங்க சுனஹர்ணாவும் சாது சங்க அர்க்குனகாவ சாது சுனமாந்து விசர சாது சங்க சர்வபர்ணஹதர சாதுக சங்க லக பிரம் மீட்டா சாதுக சங்க காட்டுக்காட்டீட்டா சாது சங்க பயாக கரு சா சங்கத் பய ஹமாரி சாதுக சங்க மிட்டி சாவு ருக்னான சாது பிட்டி சஞ்சோக சாது கி மெஹமா வீதன ஜான ஜீதா சுனஹ தீதா பக்யான சாது கி உபமா தேக குணத்தை தூர் சாது கி உபமா ரஹி பார் பூர் சாது சுபா கனாஹி அந்த சாது சுபா சதா வியந்த சாது சுபா ஊச்சி தேவச்சி சாது சுபா மூச்சி தே மூச்சி சாது கி சுபா சாது பானு ஆயு நான் சாது பிராபு பீதனா பாய் ஸ்லோகமான சாச்சா முக் சாச்சா சுயவர்ணா பீக் ஹைக்ஸ்பென் கோய் நான்கு லட்சண பிரம் ஜானி ஹுயாஸ்பதி பிரம் ஜானி சதன் ரி பூ ஜஹ ஜார மஹ கமல ரி பிரம் ஜானி சதன் ரக் தூக் ஜஹ சூர சர்வ கா சோக பிரம் ஜானி கா திருஷ்டு சமான் ஜஹ ராஜ ரங்க கௌ லாக திருக்குவான் பிரம் ஜானி கா தீர ஜேக ஜம் ப சோதா கோ கோத கோ சந்திர லே பிரம் ஜானி கா ஹ குணா நன் ஜம் பாவ க சய சுபா பிரம் ஜானி நிர்மல தி நிர்மலா ஜய சமேர் நலா கா ஜல பிரம் ஜானி கா மன ஹுய பிரகாஷ் ஜஹ தாரு புராகாஸ் பிரம் ஜானி க மித்திர சத்ர சமான் பிரம் ஜானி கனாஹி அபிமான பிரம் ஜானி ஊச்சி ஊச்சா மன அபின ஹய சவுதி நீச்ச பிரம் ஜானி சுய ஜன பய நாரி ஜன பிரபா குரி பிரம் ஜானி சகல கிரியந்தா ஆத்ம ரஹ பிரம் ஜானி சீனா பிரம் ஜானி சவு பிரமயா பிரம் ஜானி திகாஷ் புரா நம் பயா பிரம் ஜானி சதா சாமதர் சி பிரம் ஜானி திருஷ்ட அமரத் பர சி பிரம் ஜானி பந்தன திமுகதா பிரம் ஜானி நிர்பல் ஜுகதா பிரம் ஜானி கா பூஜன் ஜானான பிரம் ஜானி க பிரம் தியான பிரம் ஜானி ஏகூபராஹ பிரம் ஜானி கனஹ பிநாஹ பிரம் ஜானி க கிரீபி சமாஹ பிரம் ஜானி பரபகார மாஹ பிரம் ஜானி கனஹ தந்தா பிரம் ஜானி ரிதாவத பந்த பிரம் ஜானி கா ஹூய சோபலா பிரம் ஜானி சோஃபல ஃபலா பிரம் ஜானி சங்க சகலவதா நானு பிரம் ஜானி ஜபா சகல சம்சார பிரம் ஜானி காய் காரங் பிரம் ஜானி கா பசா பிரபசங்க பிரம் ஜானி கனாமி ஆதார் பிரம் ஜானி க நாம் பரவார் பிரம் ஜன சதா சத ஜாகத் பிரம் ஜன அஹம் போத தியாகத் பிரம் ஜன க மன பரமானந்த பிரம் ஜன கார சதானந்த பிரம் ஜன சுக் சயன் வாஹனந்த பிரம் ஜன கனஹ பினாஹ பிரம் ஜன பிரம் கபியதா பிரம் ஜன ஏக சங்கீதா பிரம் ஜன க ஹுய அஜந்த பிரம் ஜன க நருண்வந்த பிரம் ஜன ஜகார பிரபா பிரம் ஜன க பட பிரதா பிரம் ஜன க தஹ பட பாகி பாய பிரம் ஜன க பால பர ஜாய பிரம் ஜன க குஜம் ஈஸ்வர நான் பிரம் ஜன யா பரமேஸ்வர பிரம் ஜானிக்கு கிமத நாஹி பிரம் ஜானிக்க சகலமான வாஹி பிரம் ஜானிக்கா கவன் ஜானபி